0: சரோவர கலத்தத கொஞ்சி இஷ்ட சிக்ஷகிராத நிவிருத்தி படையினாம்
1: அப்படி
0: ஒஞ்சி சிக்ஷகிராவோடு வந்துட்டு ஒஞ்சி மட்டும் வித்தியாபியாச போடு இந்த காலம் வந்து பத்தனை கிளாஸ் காலத்தை நல்ல தீக்கொண்டு
1: போறேன்
0: ஒஞ்சி சிக்ஷனாக சிக்ஷத்தோடு வருடைய
1: சிக்ஷகிராது
0: வேற

0: வந்து பார்த்தா தீபா கிட்ட இருந்தா பாத்திரம் உண்டு சரிங்க. அதான் நான் இவன் சித்திரதா இவன் பார்த்தா நான் பரிஷோ கூட படைத்து நான் இவன் சாகித்ய பரிஷோ கூட சாகித்ய சரி எந்த இவன் சாகித்ய நான் பட சாத்தியம் அப்படின்னு
1: ಕ್ಯಾಲೆಂಡರ್ ವರ್ಷದ 4ನೇ ತಿಂಗಳು. ಆ 4ನೇ ತಿಂಗಳು ಆಟಿ ಒಂದು ಮಂಗಳ ಕಾಲ ಬಂದ ಮಂಗಳ ಕಾಲ ಬಂದ

விவாதம் இப்போ நாட்டு திங்கள் வரணும். ஆனால் இத்த ஆட்டு திங்கள் வரப்பு நல்ல சம்பளமா நேரத்துக்கு ഗാദിലുണ്ട് എതിർക്കഥകളുണ്ടോ? എങ്ങനെ ഗൊത്തിപ്പനുസരിച്ച് ആ ഗാദിലും എതിർക്കഥയും പറഞ്ഞു

0: விளையாடுவோம், விளையாடும் சோழ ஓடவாட சோழ பண்ணி சோழ பண்ணி ஆட ஆட சோழ ஓடவாட ஆட்டிட்டு பிடிக்கிற பால துடுவ பிளக்கேது போல அவளுக்கு ஆட்டிட்டு பிடிக்கிற பால துடுவ பிளக்கேது போல அவன் துடுவ பிளக்கேது
1: ಅಲ್ಲಿ ಲಕ್ಕಿದಾಡಿ ಮೆಗ್ಗೆ ಲಕ್ಕಿದಾಡಿ
0: ಅಲ್ಲಿ ತಪ್ಪು
1: ಮೆಗ್ಗೆ ತಿಕ್ಕೊಂಡು ஸ்ரோத்ரல கிளடியாக்கே இருந்ததாக இருக்கணும். குழந்தைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறாக்கா. ஹலோ, நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. ஆ, பண்ணு பண்ணு கரெக்டாக இருக்கணும். எதுக்கணும் இல்லை, பண்ணு.
0: நமஸ்தே.
1: கோழி மசாலா தூர்.
0: கோழி மசாலா தூர். அல்ல மகன், பண்ணு கோழிமா. சத்திய உசார் இல்லை மகன். தேவனே. மருத்துவர் பேர் வருது, மருத்துவர் பேர் வருது, அது மருத்துவர் பேர்

0: காயத்தை மரத்து பிறகு தெரிஞ்சு பண்டோட தஞ்சு வக்கீலரே செய்திருந்து பேப்பர் ஒரு வருத்தத்தில் கைக்கு போடாது அதில் துஸ்த பஞ்சு கேட்டா இவர்கள் காலத்துக்கு பிரதமருக்கு ஏழு எளிதான் போய் நிகழ்ச்சி அவளுக்கு மாதிரி ஸ்பஷ்டம் ஏழு இதை
1: அமாவாசை
0: தான் தூங்கி தங்குதற்கு மாற்றமான தினமான

கையில் பக்கம் கலந்து கொண்டு இறைவன் ஒரு ரூபியை கேட்டேன். என் கையில் நிலை புலர்ந்து அப்போ வப்பு சாமி நாராயணன் கேட்டேன், ஒரு முக்கியமான நாராயணன் கேட்டேன், கலந்து கொண்டு நான் இறைவன் பேச்சேன். மென்மேரன் பிடிக்கிறவர்கள் சொல்லி பேசுகிறேன். ஒளிஞ்சி தாசிச்சிக்குவாத அந்த ரூபம் கொண்டு தாஜி மன்மோகனை பார்த்து இந்த நாற்பது பத்து இல்லை நடைபெற்றது. பல்லகாரி தாரை மஜ்ஜி மக்கா முஞ்சி அப்புறம்

0: ಬಸ್ಸಾ ಬಸ್ಸಾ ama orada bir kanat sana toplu bir yerde var durmak.
1: Anladım, anladım. Anladım.
0: Bak onlar öyle bir yerde verir ya.
1: Anladım. Anladım. Aribara değil. Aribara. சாந்தரின் லுங்கியர பார்த்து பூப்பூர பார்த்து சோக் பார்த்து அயன் வந்து வந்து தின்னு புல்கட்டை மலத்து தின்னு வந்து தேங்க நோக்கட்டை தின்னு வந்து இஞ்சது பூரா வந்து பூரா மரியாதை ஆட்டி திங்கோடு தின்னு தின்னு தெல்ல சொல்லலாம்
2: பார்த்துட்டு வந்து பின்ன குடஞ்சு பின்ன இல்லை ஹலோ நமஸ்தே
3: ஹலோ
2: நமஸ்தே நமஸ்தே யார் பார்த்துட்டு வந்து
3: பண்ணி
2: கர்மாரது வத்சலா மல்லி பண்ணலே
1: பண்ணல கர்மார
2: பண்ணலே கர்ம
1: நமஸ்தே நமஸ்தே மகா நமஸ்தே நமஸ்தே
3: ஆட்டி பண்ட கீர் கட்டு பர்ப்பன பர்ச ஆட்டி ஆடு வந்து போண்டு சோல ஓடு வந்து
1: போண்டு ஆட்டி
3: தெடில் கட்ட புல்லு
1: சோன தெடில்
3: மரகல மாயதோக்க மரியல
1: அந்து
3: இங்க மாத்திர கேந்திர மாத்திர இத்த குஷி
1: அப்படி அதே
3: அஞ்சின ஆட்டி எடுத்த கீர் கட்டு பர்ப்பன பர்ச லஜ்ஜி பிரகிருத்தி நங்கித்த விருத்தாக்கு
1: இத்த நங்கித்த ஆட்டித கூட்டோடு போத்து ஓடு நின்புறா
3: அரசு பிரதானி
1: சேனாதிபதி பண்ணல காரியம் பண்ணிப்பேன்க்கு புயங்கர பக்கெட் ஸ்பஷ்ட மாத்தி ஐக்கு போடாது புயங்க போடல சேனாதிபதி வந்தாங்க
3: அறிவார் புலி கொடுக்கணும்
1: அதே முதல்
3: நங்கு
1: கெல
2: குத்து பூஜை
3: விஷயம் தெரியல
1: சொல்மேல் மேடம்
2: பொருளுடைய பாத்திரம் சொல்மேல் வச்சலாக்கா
1: மாமன் எட்டு பிளித்தாரு எங்கள் சிக்காப்பூரில் பேட் சட்டம் அஞ்சு பில்லு கைத்தெழுத்து இனி ஐந்து பக்க பில்லி போய் அப்பா மித்துட்டு பில்லு நினைக்க இன்னும் சுருமாத்தாரு ரெண்டு சாரத்த பதினஞ்சு சேவிதப்பாங்க அப்பக்கா தாதா மத்தியிருந்து பண்டை கொஞ்சம் தீர்ப்புக்காரருக்கு என்ன சிக்கப்பட்டு பெற பண்ணேன் மாமன் பெற பண்ணேன் ஆறு கடைக்கான கூச்சி மகே பரப்பூஜி பண்ணேன் எங்க தாதா மறுபடியும் கொத்தாது இப்ப கக்கள் பண்ண ஆர்கனைசர் நகர பண்ணேன் ஆறு பரப்பூஜி அறியாது அப்ப ஈரக்குள்ளே மற்ற பண்ணி பண்ணி பக்கம் இந்த ஸ்டடி சுத்தி நேரட ஸ்டடி சித்தி நடத்தவர எனக்கு மேல் பெருசாத்தேன் எடுத்தக்க பாத்திரம் பார்த்தது பக்க ஏன் சித்திர கிளவு பிள்ளைக்கு இத்த ஓலு பிள்ளைகள் கேப்பனால பிரதான தீர்ப்புக்காரி இருந்து கேக்கே பேச பக்க மஸ்து ஐத்தா பிட்டுன்னு பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளை நலிப்புனாக மண்டே ஐக்கு கவர் பாடி ஏறனால கவர் பாடி எனக்கு ஒப்பன அவன் தயப்பண்ட அவன் கவர் பாடுறது கொஞ்சம் கவர் பாடந்த கொஞ்சம் தொங்குது மீன் போடுந்தாண்ட தாதா குத்துண்டே அவ இத்தாத்ம அனிஷ்ட பக்கம் அவன் புனகுனி பக்கம் பூரா மல்போடு மஸ்து ஜன

காமிப்பேன். நம்ம சமிதான நன்மைகள் எல்லையில் சமாதிக்கு எல்லையில் உறவுக்கு எல்லையில் அபிதைக்கு ஆச்சனைகளுக்கு விசேஷ கொடுக்கின்றீர்கள். பிரத்யேகமாக லிங்க சமாதத்தை சாமானிய நம் நம் சமுதாய நிதி

அடி அசுவாசமாகவே விலகிவிடு. ஆதரவே ஆன்மீகம் கையையில் நீ மத்தியாயிரம் வீசுகிறே. இக்கை கை இன்று முழுவதும் இங்கே தாதா தூது கண்கண்டிதா ஆகாதா ஐயோ பாப்பா சும்மனே வந்திருக்கேன். இல்லை இல்லை கேட்கிறேன். நிம்மதி வைப்பதே அவர் அசுவாசமாக

நாம் அனுசர சொல்வது அகத்தியவை. ஆனால் இருக்க துறைகளும் யாவும் முதலிடங்களாகி சமிதானம் அனுசர சொல்வது ஆகும். அதில் பாஷைகளும் சம்சாரங்களும் ಗೌರವಿಸುವುದು ಅನುಸರಿಸುವುದು